தாக்கிட்ட தாக்கிட்ட தீமி நாட்டியம் தாக்கிட்ட தாக்கிட்ட தீமி லாஸ்யம் நமக சமக சகஜம் நடத் பிரகிருதி பாதஜம் நத்தனமே சிவ கவசம் நடராஜ பாத சுமரஜம் நாட்ய விலாசமு பரம சுகமு பரமு அபிநய வேதமு சபக அனுவாதமு சல்

0: ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின் ஜின்ன ஜின் ஜின்ன ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின்ன ஜின்ன ஜின்ன கிண்ணேர சாணி வச்சிருந்தம்மா என்னேல போயிட்டேசி
1: ஜம்மக்கு ஜம்மக்கு ஜின் ஜின்ன ஜின் ஜின்ன ஜம்மக்கு ஜம்மக்கு.